நேரம் காலை 5:32, 13 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது திருமலை தென்குமரி படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன், எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் எம் ஆர் விஜயா இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: சகனோ புனக்கோ சகவீரியம் கரவாவகை.

மீனாட்சி கரிமபுகாரி கம கம கம ஸ்ரீகா சரி நிறுத்த கரிதனி தனி மபனி தகரிதா சரி மகரி தனி தனி பாபா தனி பதாதி சரி மகரி தனி தனி பாபா பனி சகரிசா சரி நிதரி சரி புதா இப்ப மகரிக தரி நித பனிதா

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது பதிபக்தி. படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

தன்னை தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை கோ

மாறுத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருத மலைக்கு நீங்க

இத்தனைய முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும்

அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ள முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல். இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு.

நேரம் காலை 6:30 7:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை. இந்த பக்தி பாடல்களின் தொகுப்பு.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது என்று தேனிசை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆட்சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, கே காயத்ரி அவர்களின் பாட்டு, எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, வி ஜெயலட்சுமி அவர்கள் வழங்கும் கதை. நண்பகல் 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 11:10 இசைமலர், வி சங்கரி சதீஷ் பரத்வாஜ் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

2:30 லய விநியாசம். பாலக்காடு TS மணி ஐயர் அவர்களின் மிருதங்க இசை. இடம்பெறுவது சத்துசுர ஜாதி திருப்புட்டத்தாளம். 2:45 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சுபஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், HK சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: ஆறு ஐந்துக்கு நிகழ்ச்சி நிரல், ஆறு பத்துக்கு விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், ஆறு முப்பதுக்கும் பதினொன்று பத்துக்கும் மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், இரவு ஏழு பத்துக்கு இளைய பாரதம் செலிப்ரேட்டிங் த லெகசி ஆஃப் லோகமானிய பாலகங்காதர் திலக் எஸ் சமந்தா வழங்கும் உரை, தொடர்ந்து ஜென்சி ஸ்டாண்டிங் அட் லைஃப்ஸ் கிராஸ் ரோட் எஸ் நவிகா வழங்கும் உரை, இளைய பாரதம் நிகழ்ச்சி நிறுதியாக த சொசைட்டி வேர் எவ்ரி ஒன் மேட்டர்ஸ் ஆர் கே கிருத்திகா வழங்கும் உரை, ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு திரைப்பட பாடல், ஏழு ஐம்பதுக்கு செய்தி கதம்பம், எட்டு மணிக்கு சன்சத் சமீக்ஷா நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், எட்டு பதினைந்துக்கு திரைகானம், ஒன்பது பதினைந்துக்கு ஸ்பாட்லைட், ஒன்பது முப்பதுக்கு சர்ச்சா கா விஷேக, பத்து பத்துக்கு விஸ்வதர்பன், பத்து இருபதுக்கு வேர்ல்ட் நியூஸ், இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், பத்து முப்பதுக்கு வெஸ்டர்ன் மியூசிக், பதினொன்று நாற்பதுக்கு திரைகானம். 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா?
2: இல்லையே.
1: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரையிசையில் அடுத்த பாடல் நினைத்தாலே இனிக்கும். இந்த படத்திலிருந்து விஜய் ஆண்டனி குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல். நேரம் பாடல் ஒலிக்கும் நேரம் 7:21:38.

0: திரு இசை கேட்டும் தொடர்வது ஆத் சவேரே டெல்லியிலிருந்து.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை காரியக்ரம் ஆஜ் சவேரே.

0: அண்ட் ஐ திங்க் ஃபார் ஃபார் அச்சீவிங் சக்சஸ் சஃபல்தா ஐ திங்க் டூ டீஸ் ஆர் இம்பெரிட்டிவ் டெடிக்கேஷன் அண்ட் டிவோஷன் அண்ட் இன் ஃபியூ ஒர்க் டுவோர்ட்ஸ் யர் கோல்ஸ் டயர்லெஸ்லி தெர் இஸ் நோ ஒன் ஆர் நோ ஆப்ஸ்டிக்கல் கிரேட்டர் தென் யோர் ஓன் ரிசால்வ் and you can achieve success.
1: बिल्कुल, अगर आपको सफलता चाहिए जीवन में तो आपको किसी भी चीज़ से डरना नहीं है और आगे बढ़ते चले जाना है. तो आइए देश और दुनिया की ताज़ा खबरों के साथ कार्यक्रम का आगाज़ करते हैं इस प्यार भरे नगमे के साथ.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிலையத்தில் நேரம் 8:41:26. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம். மற்றும்

90.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த பாடல் விஷால் தத்லானி, சரண்யா கோபிநாத் ஆகியோர் குரல்களில் மிருதன் இந்த படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:46:58.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: திரைகானத்தின் நிறைவான பாடல் ஒலித்தது ஐ திரைப்படத்திலிருந்து. அனிருத் ரவிச்சந்தர், நீத்தி மோகன் ஆகியோர் குரல்களில். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம். முதலில் பக்துனி சாரித்ரமோ, பேகடா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதித்தாளம்.

நேரம் 9:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர் சர்மா அவர்கள் கட்டம். தொடர்ந்து நின்னுவினாக ஷியாமசாஸ்திரி கிருதி, பூர்வி கல்யாணி ராகம் விமலச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: சுகமான ராகங்கள் ரசிக்க நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். முதல் பாடல் சித்ரா கங்கை அமரன் குரல்களில் நீதானா அந்த கோயில் படத்திலிருந்து.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நூறு புள்ளி ஒன்று மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ளது. பாடலின் படம் புன்னகை மன்னன். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:36 12:00.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: புள்ளி 1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். அடுத்த பாடல் சம்சாரம் அது மின்சாரம். இந்த படத்திலிருந்து சித்ரா குரலில்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் ஒலிப்பது பி. சுசீலாவின் குரலில், சிப்பிக்குள் முத்து படத்திலிருந்து.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளி

நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதை? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களின் நிறைவான பாடல் முதல் மரியாதை படத்திலிருந்து. ஒலிப்பது மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:55:32.
1: பூங்காத்து திரும்புமா

0: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இது
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: இணைந்து ரசிப்போம் திரைகானம் 11:30 வரை. முதல் பாடல் பிரதீப் குமார் குரலில், இணைந்து பாடியிருப்பவர் சிவாங்கி. பாடலின் படம் லப்பர் பந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரைகணம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் FM கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் ஜெயிலர். பாடலை பாடியுள்ளவர்கள் ஷில்பாராவ், அனிருத் ரவிச்சந்தர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த பாடல் ஒலிப்பது தி சந்தோஷ் நாராயணன் ஆகியோர் குரல்களில், ஜிகர்தண்டா XXX படத்திலிருந்து.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைக்கானத்தின் நிறைவான பாடல் ஒலிக்கிறது ஷான் ரோல்டன் குரலில், குட் நைட் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் குரள முதம் கேட்கலாம்.

0: மனைவி மீது மயக்கம் கொண்டு அவள் சொல்படி நடப்பவர்கள் நல்ல பயனை அடைய முடியாது. கடமை புரிவதையே கருத்தாக கொண்டவர்கள் ஒதுக்க வேண்டியது அதுவாகும். குறள் எண் 901 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: மனை விழைவார் மான் பயன் எய்தார் வினை விழைவார் வேண்டா பொருளும் அது.
0: மனைவி மீது மயக்கம் கொண்டு அவள் சொல்படி நடப்பவர்கள் நல்ல பயனை அடைய முடியாது. கடமை புரிவதையே கருத்தாக கொண்டவர்கள் ஒதுக்க வேண்டியது அதுவாகும். குறள் எண் 901 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறளமுதம் கேட்டோம். நேரம் 12:02. 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை. 1:10 இசை மலர். சங்கரி சதீஷ் பரத்வாஜ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம். பாலக்காடு TS மணி ஐயர் அவர்களின் மிருதங்க இசை. இடம்பெறுவது சத்துசிர ஜாதி திரிபுட்டதாளம். 2:45 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் இசமயம் தெலுங்கு நிகழ்ச்சி.

4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, சுபஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, பரூர் MK அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், செலிப்ரேட்டிங் த லெகசி ஆஃப் லோகமானிய பாலகங்காதர் திலக் எஸ் சமந்தா வழங்கும் உரை, அதனைத் தொடர்ந்து ஜென்சி ஸ்டாண்டிங் அட் லைஃப்ஸ் கிராஸ் ரூட்ஸ் எஸ் நவிகா வழங்கும் உரை. இளைய பாரதம் நிகழ்ச்சியின் நிறைவாக த சொசைட்டி வேர் எவ்ரி ஒன் மேட்டர்ஸ் RK கிருத்திகா வழங்கும் உரை. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்சத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம். ஸ்பாட்லைட்.

ஒன்பது முப்பதுக்கு சர்ச்சா கா விஷேக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நேயர்கள் இதுவரை கேட்டது 100.1 MHz அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களின் ரசிக்கலாம் திரைகானம் 12:30 வரை. முதல் பாடல் தெய்வத்தாய் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காவிய கானங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ஒலிப்பது பணத்தோட்டம் படத்திலிருந்து. TM சவுந்தரராஜன், P. சுசீலா குரல்களில்.

உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நிலையத்தில் நேரம் 12:14 45:05 100.1 MHz FM கோல்ட் வழங்கி கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடரும் பாடலின் படம் அன்பேவா. பாடலை பாடியுள்ளவர்கள் TM சவுந்தரராஜன், P. சுசீலா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: திரைகணம் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் பார்த்தால் பசி தீரும். பாடலை பாடியுள்ளவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரைக்கானத்தின் நிறைவான பாடல் ஒலிப்பது டி எம் சவுந்தரராஜன் குரலில் பலே பாண்டியா படத்திற்காக.

0: 10 నిమిషాలకు ప్రాంతీయ వార్తలు వింటారు.
1: நேரம் 12:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் மெல்லிசை கேட்கலாம். முதல் பாடல் தென்கச்சி கோ சுவாமிநாதன் இயற்றி, MS விஸ்வநாதன் இசையமைத்து, வாணி ஜெயராம் பாடியது.

மெல்லிசையில் அடுத்து பூவை செங்குட்டுவன் இயற்றி எல் கிருஷ்ணன் இசையமைத்து கே வீரமணி ராதா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

மெல்லிசையின் நிறைவான பாடல் பாரதிதாசன் இயற்றி ஷியாமளா சாமி இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பிரியங்கா.

மணி, சென்னை வானொலி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இசைமலர் நிகழ்ச்சியில் வி சங்கரி சதீஷ் பரத்வாஜ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக பாலையா சுமாம், ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ஆரபி ராகம், திஸ்ர திரிபுட தாளம்.

0: இசைமலர் நிகழ்ச்சியில் இதுவரை வி சங்கரி சதீஷ் பரத்வாஜ் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News. The headlines. Stalemate continues in Parliament over NEET paper leak case as opposition disrupts the proceedings despite government agreeing for discussion. Indian Navy inducts INS Malvan, second anti-submarine warfare ship to strengthen maritime security. Quad foreign ministers reaffirm commitment to free, open and inclusive Indo-Pacific, hold meeting at Manila in Philippines. Death toll rises to 31 as flood situation remains grim in Assam. Red alert for heavy rainfall in Gujarat, central Maharashtra and parts of

0: நடப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திரிகோணத்தில் பாடலை தொடர்ந்து கேட்கும் முன்,
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-425-0111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
1: திரைகாணத்தில் 7 அறிவு படத்திலிருந்து பல்ராம் சுச்சிதா சுரேசன் குரல்களில் ஒலிக்கிறது திரைகாணத்தின் நிறைவு பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதீய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதீய சேனா. ஹர சங்கட்

0: ரஷ்யா ஸ்வயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் கொம்பேரி மூக்கன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 5:32. அரங்கிசையில் சுபஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் M.K. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், வி. கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், H. சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். தொடர்வது நன்னு பாலிம்ப, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம் ஆதிதாளம்.

நிறைவாக அதரம் மதுரம் ஸ்லோகம், தொடர்ந்து சதாசிவ பிரம்மேந்தர் இயற்றிய காயாதி வனமாலி அம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

அரங்கசீல் இதுவரை சுபஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: கணக்கெடுப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் கோல்டில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், செலிப்ரேட்டிங் த லெகசி ஆஃப் லோக்மானிய பால் கங்காதர் திலக், எஸ் சமந்தா வழங்கும் உரை, ஜென்சி ஸ்டாண்டிங் அட் லைஃப்ஸ் கரஸ் ரோஸ், எஸ் நவிகா வழங்கும் உரை, த சொசைட்டி வேர் எவ்ரி ஒன் மேட்டர்ஸ், ஆர் கே கிருத்திகா வழங்கும் உரை, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்செட் சமீக்ஷா, 8:30 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சச்சாக்கவி விஷயகை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் ஷோபா குர்து அவர்களின் பாட்டு, 4:10 பொங்கு மங்கலம் சித்துக்காடு டி ஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை, மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை, அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், என் சுந்தர் அவர்கள் மோர்சிங், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லே பூதண்டா, ரேடியோ சரித்ரா டி கே ரமாதேவி வழங்கும் உரை, 12:00 திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், பிரணவ் ஆர்காட் அவர்களின் மாண்டலின் இசை, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், மைசூரில் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம்.

இரண்டு 2:30 முதல் 4 மணி வரை திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமோச்சார், 4:30 பரிக்ரமா. மாலை 5 மணிக்கு அரங்கிசை, கே.வி. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, ஜி. பத்ரிநாத் அவர்கள் வயலின், மணக்கால் ஆர். ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் கிருத்திகா ஆர்கே பர்சுவிங் தேர்ட் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் குயின் மேரிஸ் காலேஜ். டுடே ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக் தட் அஃபெக்ட்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல், எவ்ரி ஃபேமிலி அண்ட் எவ்ரி நேஷன், த சொசைட்டி வேர் எவ்ரி ஒன் மேட்டர்ஸ். சொசைட்டி மீன்ஸ் ஆல் த பீப்புள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஜெண்டர் ஷுட் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். இட் மீன்ஸ் தட் நோ ஒன் ஷுட் ஃபேஸ் டிஸ்கிரிமினேஷன் பிகாஸ் தே ஆர் மேல் ஆர் ஃபீமேல். எவ்ரி பர்சன் டிசர்வ்ஸ் த ஃப்ரீடம் டு ஸ்டடி, ஒர்க், மேக் டிசிஷன், எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன்ஸ் அண்ட் பர்சியூ தேர் ட்ரீம்ஸ் வித்தவுட் லிமிடேஷன் இம்போஸ் பை சொசைட்டி. ஜெண்டர் ஈக்வாலிட்டி இஸ் நாட் ஓன்லி அ உமன்ஸ் இஷ்யூ, இட்ஸ் அ ஹியூமன் இஷ்யூ. A society can achieve true progress only when all its members are treated equally. When people are denied opportunities because of their gender, society loses valuable talent, creativity and potential. Therefore, promoting equality benefits everyone. From childhood, boys and girls are often treated differently. Society sometimes expects boys to be strong, brave and independent, while girls are expected to be gentle, caring and dependent. These stereotypes can restrict the growth and development of both genders. Boys may feel pressured to hide their emotions, while girls may be discouraged from pursuing certain careers and ambition. Such attitude create unnecessary barriers and prevent individuals from reaching their full potential. Gender equality does not mean that men and women are identical. Rather, it means that both should have equal value, equal rights and equal opportunity. Everyone should be judged by their abilities, character and achievement rather than by their gender. Equality is about fairness and respect, not about making everyone the same. One of the main reasons gender equality is important is because it promotes justice and human rights. Every person is born with equal dignity and deserves equal treatment. Discrimination based on gender violates the principle of fairness and equality that formed

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: எஃப்எம் கோல்டில் என்ன அறிந்தால் படத்திலிருந்து பென்னிதயால் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில் தூத்துக்குடி முதல் பாலக்காடு வரை செல்லும் பாலருவி எக்ஸ்பிரஸில் LHB கோச் என்னும் நவீன பயணிகள் பெட்டி இணைக்கப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, மற்றும் கடலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல், மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. தூத்துக்குடி முதல் பாலக்காடு வரை செல்லும் பாலரு

0: வி எக்ஸ்பிரஸில் LHB கோச் என்னும் நவீன பயணிகள் பெட்டி இணைக்கப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: இந்திய ரயில்வேயில் பழைய ஐசிஎஃப் பெட்டிகளுக்கு பதிலாக LHB எனக்கூடிய இந்திய ரயில்வேயின் நவீன பயணிகள் பெட்டிகளை அதிகளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ளன. ஜெர்மன் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கோச் மணிக்கு 160 முதல் 180 கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதிர்வுகள் மற்றும் குலுங்கல்கள் குறைவாக இருப்பதால் பயணம் மென்மையாக இருக்கும். இந்த பெட்டி விபத்து ஏற்பட்டாலும் உயிரிழப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. டிஸ்க் பிரேக் பயன்படுத்தப்படுவதால் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் நிறுத்த முடியும். விசாலமான ஜன்னல்கள், மேம்பட்ட ஏர் கண்டிஷனிங், பயோ டாய்லெட் போன்ற வசதிகள் இந்த கோச்சில் உள்ளன. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை தினசரி 9:40 இந்த ரயில் இயக்கப்படுகிறது. தூத்துக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் திருநெல்வேலி, செங்கோட்டை, புனலூர், சங்கனாச்சேரி, கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர் வழியாக 10:00 பாலக்காடு சென்றடையும். இந்த பலர்வி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் ஒரு ஏசி பெட்டியுடன் கூடிய 16 LHB நவீன பயணிகள் பெட்டியில் இணைக்கப்பட்டுள்ளது பயணிகளுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
2: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை இயக்கப்படும் பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இணைக்கப்பட்டுள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தூத்துக்குடி பயணிகள் நலச்சங்க செயலாளர் திரு பிரமநாயகம் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலருவி விரைவு ரயில் LHB கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 3 ஏசி பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தோம். இந்த LHB பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கரையில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: தொடர்ந்து இந்த ரயிலில் பயணிக்கும் பயணி சுரேஷ்குமார் என்பவர் தெரிவிக்கையில்,
4: சொந்தூர் தூத்துக்குடி அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். LHB கோச்சுன்னு நில இருந்து விட்டுருக்காங்க. இது அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, கிளீனாவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க.
0: கடலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்.
5: கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் SWDS அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாம் தூய்மை பணியாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்காக கிடைக்க வழிவகை செய்கிறது. இதில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் மூலம் உறுப்பினர் பதிவு, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவி, வாழ்வாதார உதவி திட்டங்கள், விபத்து நிவாரணம் மற்றும் வாழ்வாதார பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் விருதாச்சலம் நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளில் இன்று இந்த சேவைகள் வழங்கப்படுகிறது. முகாமில் வழங்கப்படும் சில அரசு சேவைகளுக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்கள் மட்டுமே பொருந்தும். மேலும் கூடுதல் கட்டணம் எதுவும் இங்கு வசூலிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 33 வார்டுகளில் பணிபுரியும் 200 நிரந்தர தூய்மை பணியாளர்கள் மற்றும் தற்காலிக ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் பல்வேறு தூய்மை பணியில் பணிபுரியும் அலுவலர்கள் இதில் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இத்திட்டம் கடலூர் மாவட்டத்தில் அனைத்து நகராட்சிகளிலும் செயல்படுத்தப்படுகிறது. தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து நம்மிடையே விருதாச்சலம் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் எம் ரவிச்சந்திரன் பேசுகையில்,
6: மாவட்ட ஆட்சியின் ஆணைக்கு இணங்க எங்களது மாவட்ட சுகாதார அலுவலரின் அறிவுறுத்தின்படி எங்கள் விருதாச்சல வட்டார மருத்துவ அலுவலரின் முன்னிலையில் இன்று விருதாச்சல நகராட்சியில் 33 வார்டுகளில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் சக பணியாளர்களுக்கு இங்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இம்முகாமில் தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்குரிய அடிப்படையான காய்ச்சல், சளி, இரும்பல் மற்றும் இரத்த சோகை, சுகர் போன்ற நோய்களுக்குரிய சிகிச்சை இங்கே அளித்து வருகிறார்கள். மேலும் அவங்களுக்கு உடனுக்குடன் ரத்த பரிசோதனையும் செய்து அவங்களுக்கு இங்குரிய சிகிச்சை அளித்து வருகிறோம்.
5: விருதாச்சலம் நகராட்சி 31 வார்டு சாந்தி நம்மடி பேசுகிறீர்கள்.
7: என் பேர் சாந்தி சுவாமிநாதன். நாங்க இந்த வார்டுல எல்லாம் டெய்லி வராங்க குப்பை எடுக்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாம் தனித்தனியா தான் வைக்கிறோம். அவங்களும் தனித்தனியா பிரிச்சுதான் போட்டு எடுத்துட்டு போறாங்க.
0: சிறப்பு குழந்தைகள் சம வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் சேலத்தில் சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் வழங்கும் தொகுப்பு.
8: முதலில் வருபவர்களுக்கே பரிசு என்கிற சமூக கற்பிதம் காரணமாக மற்றவர்களுடன் போட்டி போடுவது என்பது சிறப்பு குழந்தைகளுக்கு சிரமமானதாக இருக்கிறது. இந்த வேறுபாடுகளை களையும் வகையில் சேலத்தில் தன்னார்வ அமைப்பு சார்பில் சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் சிறப்பு குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் இணைந்து உற்சாகமாக ஓடினர். முதலிடம், இரண்டாம் இடம் என்கிற அடையாளத்தை நோக்கி ஓடாமல் பங்கேற்பது மட்டுமே பிரதானமாக பார்க்கப்பட்ட இந்த போட்டியில் சிறப்பு குழந்தைகளின் உற்சாகம் அங்கிருந்தவர்களின் மகிழ்ச்சியை பல மடங்கு அதிகரிக்க செய்யும் வகையில் அமைந்திருந்தது. சம வாய்ப்பு என்பது சிறப்பு குழந்தைகளின் தன்னம்பிக்கையை பல மடங்கு அதிகரிக்க செய்து திறமையை வெளிப்படுத்தும் என்பதால் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக கூறுகிறார்

0: ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் சேவியோ ஜான்.
1: ஸ்பெஷல் கிட்ஸ்னு வரும்போது அவங்களுக்கான வாய்ப்பு நிறைய இடத்துல நிராகரிக்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களை இன்க்ளூசிவ்னு கொண்டு போயிடுவாங்க, பட் ஆனால் அந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸோ செகண்ட் பிளேஸோ எப்பயுமே கிடைச்சதில்லை இது வரைக்குமே. ஸோ அது அகெயின் அந்த குழந்தைங்களுக்கும் அவங்களோட பேரண்ட்டுக்கும் டிசப்பாயின்ட்மெண்ட்டை தான் நிறையா தடவை தந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட் பிளேஸும் கிடையாது செகண்ட் பிளேஸும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவில் நாங்கள் இந்த ஈவெண்ட் ரன் பண்ணுறோங்க. ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்கிற ஒரு ஸ்டீரியோடைப்பிக் சொசைட்டிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். இப்போ ஸ்டடீஸ் இல்லாமல் இப்போ எங்கள் குழந்தைங்க பார்த்திங்கன்னா மாடலாக இருக்காங்க. சிலர் வந்து நல்லா காஃபி மேக்கிங் பண்ணுவாங்க, சிலர் வந்து மேரத்தான்லேயே எங்களோட ஒரு குழந்தை வந்து 8 கிலோமீட்டர் ரன் பண்ணுவாங்க. அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களோட பிளாட்ஃபார்மையும் அவங்களோட ஃபியூச்சரையும் ஸ்கேல் பண்ணுறதுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது சார்.
0: சைக்கிள் போட்டி, தனித்திறன் போட்டி, இசைக்கேற்ப நடனமாடுதல், அலங்கார அணிவகுப்பு, காஃபி தயாரித்தல் என தங்களுக்கான மென் திறன்களை வெளிப்படுத்திடும் வாய்ப்பினை சிறப்பு குழந்தைகள் சரியாக பயன்படுத்தி கொண்டனர். பங்கேற்ற அனைவருக்கும் பதக்கத்துடன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
3: தேசிய கொடியேற்பு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் பெருமையின் சின்னமான நமது தேசிய கொடி வளர்ச்சி, வளம் மற்றும் அமைதியின் பாதையில் முன்னேறி செல்ல ஊக்கமளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நாளை தொடங்கியிருக்கும் நிலையில், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா அரசுமுறை பயணமாக ஸ்காட்லாந்து சென்றுள்ளார். தமது பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்காட்லாந்து முதன்மை அமைச்சர் ஜான் ஸ்வினை ஏற்பாடு செய்திருந்த அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்திய அணிக்கு ஸ்காட்லாந்து அரசு அளித்து வரும் சிறப்பான ஒத்துழைப்பிற்கு அவர் நன்றி தெரிவித்தார். 12வது காமன்வெல்த் விளையாட்டு அமைச்சர் மாநாட்டில் காமன்வெல்த் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத் துறையின் மேம்பாடு, கூட்டுறவு மற்றும் சமூக மாற்றத்திற்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 100வது காமன்வெல்த் போட்டிகளை 2030ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற இருப்பது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும், இப்போட்டிகளுக்கான ஒட்டுமொத்த காமன்வெல்த் நாடுகளும் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அறிவியல் மற்றும் கணித ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய மாணவர்கள் 12 தங்கம், 7 வெள்ளிப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதாக மத்திய அணுசக்தித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச இயற்பியல் மற்றும் வேதியியல் ஒலிம்பியாட் ஆகிய இரண்டிலும் இந்தியா அனைத்தும் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் தங்களது சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்வே மின்மயமாக்கலில் உலக அளவில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்திற்கு அடுத்தபடியாக இந்தியா 99.6% அகல ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் ரயில்களுக்கு பயன்படுத்தப்படும் டீசலின் அளவு 2015-16 ஆண்டில் 293 கோடி லிட்டராக இருந்த நிலையில் இது தற்போது 108 கோடி லிட்டராக குறைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் செலவு மிச்சப்படுவதுடன் கரியமில வாயு வெளியீடும் குறைகிறது என்றும் அந்த ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
4: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டின் திரைகானத்தில் பாடல்களை கேட்கும் முன்
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் கோல்டன் திரைகாணத்தில் ஹரிஹரன் கிளின்டன் குரல்களில் அலைப்பாய்தே படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: ரஷ்யா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: அன்பே ஆறு இறைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், ஷாலினி குரல்களில் திரைக்கானத்தின் நிறைவு பாடல்.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:39 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1 வித் மீ யுவர் ஃபேவரட் அஜே ரேகா ஹியர். யெஸ், தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் இன் த வேர்ல்ட். யூ நோ ஒன் திங், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, இஃப் யூ ஆர் ரியலி ரியலி ஃபீலிங் சேட், ஹவு மெனி செல்ஸ் ஆர் தேர் இன் யுவர் பாடி, யூ நோ ஹவு மெனி ஆர்கன்ஸ், வாட் ஆல் த ஒர்க் தே டூ ஃபார் யூ டு மேக் யூ ஸ்டாண்ட், வாக், டாக். Even if one nerve gets damaged, your whole body will be affected. So I just say, love thyself. If you love thyself, that is self-love. If you love yourself, you won't be dejected because you love yourself, right? Your body loves you back. The only partner in your life, the whole life, who is your true and the best partner, is you yourself only. No, you think the opponent, the love, the one you love is your real partner, but what to say is, all the spouses out there, don't mistake me, oneself, your body is your better and the best partner, the one and only partner available. Yes, so keep yourself happy. Go to bed early, sleep tight. Now I'm going to play. And if I have a genie with me, what is a genie? Abracadabra, Aladdin and the genie. You know genies, right? They grant your wishes. Fine. If I have a genie right now, how it would be? I will just ask the genie to go to my listeners, to all the listeners, and make them sleep tight, remove their worries and put a magical spell on them and make them sleep tight with a beautiful smile like small cute little babies. And coming up, next track is from Christina Aguilera's Genie in a Bottle. Here goes the track. Listen to music and enjoy and sleep tight too.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:45 ஆன் த கிளாக் அண்ட் த நெக்ஸ்ட் ட்ராக் வாட் ஐம் கோயிங் டு ப்ளே இஸ் திஸ் ட்ராக் இஸ் டெடிகேட்டட் டு யூ ஆல் லிஸ்னர்ஸ் அவுட் தேர் த்ரூ அவுட் இண்டியா, த்ரூ அவுட் த வேர்ல்ட் அண்ட் த்ரூ ஐ மீன் சேட்டலைட் வீடியோ. இஃப் யூ ஆர் ஹியரிங் மை ஷோ டு லவ் யூ ஆல் மை டியர் லவ்வபிள் லிஸ்னர்ஸ், இட்ஸ் லவ் ஃப்ரம் டீப் ஆஃப் மை ஹார்ட். If I had a 1000 years span also, I will love you. And this track from Christina Perry, A Thousand Years, is from me. I'm just singing this track to you, all my lovable listeners. Listen to this track and sleep tight. Here goes the track, Christina Perry's A Thousand Years.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம். இருமலர்கள் படத்திற்காக TM சௌந்தரராஜன், P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இந்நிகழ்ச்சியில் புதுநெல்லு புதுநாத்து, இதயம், தர்மதுரை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது புதுநெல்லு புதுநாத்து படப்பாடல்கள்.

ஒலித்த புதுநெல்லு புதுநாத்து பட பாடல்களை பாடியிருந்தார்கள் இளையராஜா, மனு, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, சித்ரா, உமாரமணன் ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து இதயம் படத்திலிருந்து பாடல்கள்.

கேட்ட இதயம் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, மலேசியா வாசுதேவன் குழுவினர், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆகியோர். நிகழ்ச்சி நிறைவாக தர்மதுரை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருப்பது நினைவில் நின்றவை. பழைய திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்களின் படங்கள் பறக்கும் பாவை, தேன்மழை, முகராசி ஆகியன. முதலில் இடம்பெறுவது பறக்கும் பாவை படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த பறக்கும் பாவை படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், கே ஜே யேசுதாஸ், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி குழுவினர். நினைவில் இன்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேன்மழை படத்திற்காக பாடல்கள் ஒலிபரப்பாகின்றன.

ஒலித்த தேன்மழை படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ் சரளா ஆகியோர். நிகழ்ச்சியின் நிறைவாக முகராசி படத்திலிருந்து பாடல்கள்.

மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். முதலில் காலங்களில் அவள் வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். வாணிஜெயராம் குழுவினர் பாடியுள்ள முதல் பாடல்

எஃப்எம் கோல்டு வணங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். வாணி ஜெயராம் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்.

0: நஜத், பூவையனை பார்த்தால் காதல் வரக்கூடும். பூவையனை பார்த்தால் காதல் வரக்கூடும். ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் பாடியுள்ள பாடல்

சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும்

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. தாராள

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் சோபகிருத்து அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

சித்திக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து குருலேக்க எட்டுவண்டி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி, கண்டசாப தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் அகத்தியர் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் டி ஆர் மகாலிங்கம் குரல்களில் ஒலிக்கும் பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மங்கள நாயகி திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்